நமாசினர் பரமே, நமாசினர் தேசே, நமாசினர் பேசே, நமாசினர் நாமே, நமாசினர் காமே, நமாசினர் தாத்தே, நமாசிங்கர் காத்தே, நமாசிங்கர் தூத்தே, நமாசிங்க பூத்தே, நமாசிங்க லோகே, நமாசிங்க சோகே, நமாசிங்கர் தாப்பே, நமாசிங்க தாப்பே, நமாசிங் திருமானே, நமாசிங் நிதானே, நமாசிங்க காஹி, நமாசிங்க பாஹி, நமாசிங் திருவர்கே, நமாசிங்க சர்கே, நமாசிங் பிரபோகே, நமாசிங் சுஜோகே, நமாசிங்க அரங்கே, நமாசிங்க பங்கே, நமாசங்கமே, நமாசரமே, நமாசிங் ஜலாசிரே, நமாசிங் நிராசிரே, நமாசிங்க ஜாத்தே, நமாசிங்க பாத்தே, நமாசிங்க மஜ்வே, நமாசிங்க மஜ்வே, நமாசிங் மஜ்வே, நமாஸ்தாஜ்வே, அதே சிங் அதேசே, நமாசிங் பிசே, நமாசிங் தாமே, நமாசிங் காமே, நமாசிங் தாமே, நமாசிங் பாமே, நமோ சர்வ காலே, நமோ சர்வ தியாலே, நமோ சர்வ ரூபே, நமோ சர்வ பூப்பே, நமோ சர்வ காப்பே, நமோ சர்வ தாப்பே, நமோ சர்வ காலே, நமோ சர்வ பாலே, நமாஸ்தாஸ்தேவ, நமாஸ்தங்க பேவே,